0: நாள் கை வினாடி விசை
1: லைவ் எஃப்எம்.
0: நேட்டவின் சிந்து அகநாத்தரே ஹிதனந்து மத்தம www.life.kisikara gihin classic radio select karanna classic radio disavana rendunu hadavate sparshaya oba aadare karana classic radio radio garden tune in radio fm yana app haraha wageema tawat web adave gananawak osse